0: ஓ குஜரியா
1: ஓ சவரியா
0: ஓ குஜரியா
1: ஓ சவரியா
2: ரேடியோ ஃபாசர் ஃபார் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் என்டர்டெயின்மென்ட் நீட்ஸ்
3: ரேடியோ ஃபாசர்